ஜம் பவனே பலவ தம்மா ஜம் வலை சம்போஜ் மரி பிராய் மஜோ பதமோன் கொத்வாரு பர்வதே ஜாசிந்தாவல்கி பிரிங்கி பின்சை ஜாய் வரி ஜோ வரி சாய்